0: விழாவின் ஹரியட்டமர 12:45
1: LiveFM.LK
2: ருகுநட ராஜராட்டட செங்கடகலட www.livefm.lk

0: வெலாபாந்தர பகை லங்காவே வெலாவிங்
1: livefm.lk
2: ஸ்ரீலங்கிய ரித்மய விஸ்வேசிசாரா livefm.